0: வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். ஆப் சுன் ரே ரேடியோ பிரஷ்னா 107.8 FM. மே வாழ்ஜி பாவ்னா ரேடியோ பிரஷ்னா 107.8 FM பர் ஆப் சுன் ரே ஹே ப்ரோக்ராம் வி யானி விமன் எம்பவர்மெண்ட், மகிளா சசக்திகரண். ஜப் மே யே கேத்தி ஹூ நா சசக்திகரண், தோ ஐசா லக்தா ஹே மஹிலாவோ மே பஹுத் சாரி சக்தி ஹோத்தி ஹே. லேக்கின் யே ஜோ சக்தி ஹே நா, யே தரஅசல் சேனலைஸ் கஹீன் ஓர் ஜகஹ் ஹோ ரஹி ஹே. மானி வோ சக்தி ஹே தோ வோ பூரே பரிவார் கோ பாலனே கே லியே சக்தி ஹே. சக்தி ஹே தோ பஹுத் சாரே தர்த் கோ என்டியோர் கர்னே கீ சக்தி ஹே. சக்தி ஹே தோ அச்சே டிசிஷன் லேனே கீ சக்தி ஹே, லேக்கின் உசே சஹி ஜகஹ் இம்ப்ளிமெண்ட் கர்னே கா மௌகா நஹீ மில் ரஹா ஹே. தோ மே ஹமேஷா கேத்தி ஹூ மஹிலாவோ கோ யே மௌகே மில்னே சாஹியே. ஆஜ் ஹம் டாக்டர் நுப்புர் சே பாத் கரே. டாக்டர் நுப்புர் மாத்தூர் அகர் தேகா ஜாய் தோ பேஷன் சே எக் டாக்டர் ஹே, லேக்கின் தில் மே இன்கே பில்குல் மதர் டெரேசா கி ஜேசே ஹி பஹுத் சாரா பியார் ஹே. இத்தனே சாரே லோகோ கி யே மதத் கர்த்தி ஹே. ஆர் முஜே ஐசா லக்தா ஹே கி ஐசே டாக்டர் ஹமாரே தேஷ் மே தோ பஹுத் கம் ஹே. டாக்டர் நுப்புர், அப் மே நா ஆப்கி எம்பவர்மெண்ட் கி ஜர்னி கே பாரே மே ஜான்னா சாஹுங்கி. க்யா ஆப்கே சமய மே டாக்டர் பன்னா ஆசான் தா? ஆர் அகர் மே ஆஜ் தக் கி ஆப்கி பூரி ஜர்னி தேகூ தோ கோய் ஐசா டிசிஷன் ஆப்னே லியா ஜிஸ்கோ ஆப் ஆஜ் ஜீவன் கே இஸ் படாவ் பர் பேட் கர் யே கஹே கி யெஸ் மேனே யே எம்பவர்மெண்ட் பரா டிசிஷன் லியா?
1: थोड़ा मुश्किल सा प्रश्न है. खैर, जर्नी मेरी कुछ बहुत कठिन नहीं रही, क्योंकि एक शिक्षित परिवार में जन्म हुआ था. माता पिता दोनों शिक्षा वर्ग से थे, और कुछ इत्तेफाक ऐसा हुआ था कि हम जहाँ रहते थे वो एक एजुकेशनल इंस्टीट्यूशन का कैंपस था. तो चारों तरफ देखा जाए तो शिक्षा ही शिक्षा थी. फादर भी मेरे हाई स्कूल के प्रिंसिपल थे, मदर लेक्चरर थी. तो ये हमेशा देखते चले आए कि हमसे सीनियर, हमारे से जो ऊपर वाले बच्चे हैं वो या तो उस टाइम पर इंजीनियरिंग और डॉक्टरी और ये दो ही चार थोड़ी अच्छी वाली शिक्षाएं कही जा सकती थी. तो थोड़ा सा प्रयत्न करा, कुछ बहुत विशेष नहीं, पर हाँ उस टाइम PMT एग्ज़ाम होता था, प्री मेडिकल टेस्ट करके, तो उसमें सिलेक्शन हो गया और फिर पढ़ाई भी ख़त्म हो गई. और उसके बाद हाँ यह ज़रूर था कि शादी हमेशा माँ बाप सोचते थे कि एक सही समय पर हो जाए. तो उस तरह से देखा जाए तो थोड़ा सा मैं पीछे रह गई थी, क्योंकि मैं पोस्ट ग्रेजुएशन नहीं कर पाई थी. लेकिन फिर शादी के बाद यहाँ दिल्ली आई, और उसके बाद लगा कि पिछड़े वर्ग को और